0: গুড মর্নিং ওদের হাতায় বিনাড়ি দেখায়
1: மெய் பேயை மொழிமத கிரீம சுரேக்கு முமாக துண்டு
0: பாசலக் அசலின் கமன் கரண அவஸ்தாவக ரிய நியாமக சிஷ்யன்கே ஹஸ்த சன்யாவலட அவனத வான
1: சுப கமனக் பரிசமி கிஹிலென்ன.

0: மெய்பெய் மொய்வு மத கிரீம சுரேக்கி முமகத்துட
1: பரமாறுவீமேதி அதிக மாறுவ நிதரம பாவிதா கரண்ண நெத்னம் போலீஸ் நிலதாரேக்கு சிட்டின ஸ்தானியக்கின் பரமாறுவென்ன
0: சுபகமனக் பரிசுவின் கிகிலேன்ன
2: මහවැස්සත් එක්ක ඔයාගේ නිවස කර්මාන්ත ශාලාව වතුරෙන් පිරිලද ගම් වතුර වැහි වතුර විතරක් නෙවෙයි තියෙන රොන් මඩ ටිකත් ඉවත් කරන හොඳම වතුර මෝටරය Deep Tech Waste Motor Pump අමතන්න 077 777 7374

0: ஐ தசம பஹா அனுத்து நாய் தசம ஹத லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விழாவ பாசுரேகாய்
2: விழாவ ஒப்ப வைத்த கிண்ட ஆவே
3: வார்த்தா பிட வார்த்தா கபன கோடி அட்டே என்னில் வி தனடி தானே நுத்துரையின் ரட்டே சங்வர்தனேட்ட தெனந்த சக்தியக் வெமின் ஒபத்தினவா ரட்டத்தினவட்ட தனனி தானே விழதீகின் ஒபத் கோடிபத்தியக்குவான்

0: பேய் மொழிவு மத கிரிம சுரேக்கு முமாக தொட்ட
1: மார்க பாவிதேதே ஜங்கம துரகதனே பாவிச்சு நுகரான
0: சுப கவனாக பரிசுமின் கிகிலேன்னேன்

0: பிரேமை சௌந்தர்யாத்மக வியமன சந்ததிய தஹர
1: ஜாதி யசோராவய ஏஹந்த நிஹந்த போவக கெலசனம் அதஹன்னத தசக கனனாவக் புரா ஹெலகி கெதெஹி ரன் அஸ்வன்னவோ ஏ ரன் ஸ்வரய யலி சஜீவலசின் திரண புரா நொகையனு ஏதி ஏத் தவத் சேவஸ் கனனாவக் ஏஹந்த அப்ப அதர பவத்தினு ஏதி கல்ப கனனகட வடக்கல மெனிசுன் புரா வொர்த்தியன் பவட பத்வனவா ஆச்சாரிய நந்தா மாலனியன் யானோ மகே ரட்ட பிஹிக்கல எவன் புராவதாக் இதென் அத லக்காண்ட சந்ததிய தார மே பயத்தெக்கு குவன் காலைய வென் வன்னே

பிரேமை சௌந்தர்யாத்மக வியமன சந்ததிய தார சப்தஸ்வரையே யதார்த்தவாதி

கதை நுண்ணியன ஹத ஆத்ரின் ஜோதி இருதா ராத்ரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரியா.